சோ மாந்தி இப்ப மக்கான பெற்று மனோவை விரும்பிருக்காங்க ஏன்னா தெரிஞ்சு வெளியும் போதாக மோனிக்கன் உணர்வு பற்றி பற்றி எதாவது வெளியும்